0: நா சண்முகம்.
1: They talk about the culture, we play it.
2: Vibe FM 104.6. இவரே எல்லாம் வைப் ஆனது.